0: காயின் தெங்கிலாவ லங்கா விழாவின் தவால் தேக்காய் ஹத்தலிஹாய்
1: வேஹச நிவன ரித்மய www.livefm.lk
2: fm.lk

0: ஜில்லாவின் பாந்தரேகாய்
1: LiveFM.LK
2: தீவுல பிட்டியட்ட கம்புரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk

0: வாழ்க்கை லங்காவே விளாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: மகரகமட ஹோமாகமட குடகமட www.liveFM.lk